நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நவகிரக நாயகி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சசிரேகா பாடியுள்ள பாடல்

நிகழ்ச்சியில் அடுத்து தில் என்ற படத்திற்காக திப்பு, கார்த்திக், சித்ரா ஆனந்த் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30 25 சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வித்யா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:43. 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜனின் குரல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். மேல்சானக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கமலாக்கர ஆனந்த் சிவராம் அவர்கள் வழங்கும் உரை, 12:40 மெல்லிசை, 11:10 இசைமலர், ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி லக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வாயிலின் களக்காடு, கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின் கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், என் ஹாசினி அவர்களின் பாட்டு கேட்கலாம், தொடர்ந்து ஆர் சஹானா அவர்களின் பாட்டு, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் செய்தி சேவை பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.

0: நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7:15:40. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர் விபா சர்மா.

0: காந்தி மகா.
1: தொடரும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: பொழித்தது நிறைவான பாடல். தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். டூயட் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ். பி. பாலசுப்ரமணியம்.

நேரம் இப்பொழுது 8:43 45 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். ஒலிக்கிருக்கும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கட்ராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். தொடர்ந்து கோரின வரமு, ராமப்ரியா ராகத்தில் அமைந்த பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

அரங்கின் இசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 10:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்திற்காக எஸ். ஜானகி பாடியது.

நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

ஒலித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

0: ஒலிக்க இருப்பது தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்கான பாடல். பாடலை பாடியவர்கள் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

சாநிதமபமகரித்த யானை வளம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிகமனிதமணி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தாதகிட தகஜனு தயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகதிமித்த

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் இப்பொழுது 11:10:15. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாட்ஷா திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

நேரம் இப்பொழுது 12:07. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். 1:10 இசை மலர். இதில் ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி லட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா. 5:00 அரங்கிசை. ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம் என் ஹாசினி அவர்களின் பாட்டு. தொடர்ந்து ஆர் சஹானா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதமும். 8:10 மக்கள் பணி தொடங்கிய நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்போர்ட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் செய்தி சேவை பிரிவு டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். திரைகானத்தில் தொடரும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுசீலா ஆகியோர்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானத்தில் கேட்கலாம் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் இப்பொழுது 12:40 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். உஷாராஜ் மற்றும் டி எல் தியாகராஜன் பாடிய பாடல்கள் கேட்கலாம்.
2: இந்தியன் பட்டாலியன்

101.1 எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 12:50 நிமிடம் ஒலிக்கும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது

தொடர்ந்து சிவ சிவ சிவயன ராதா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, தாளம் ஆதி.

நேரம் 1:30. ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். ஜெகதீஸ்வரி திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை இயற்றியது. ராகம் மோகனம், தாளம் ஆதி.

நிறைவாக புவிய தண்ணீர் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், ராகம் அட்டானா, தாளம் கண்டச்சாப்பு.

இதுவரை ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டும் வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். 3 மணி வரை. முதலில் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் மனு சுஜாதா.

நேரம் 2:40 30 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் நேயர்கள் திரைப்படப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உடன்பிறப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
2: நேரம் 2:46, 20 நொடி. தொடர்ந்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது படம் சக்கரை தேவன்.

0: நிகழ்ச்சியில் இனி
1: நமஸ்கார், மைஹ் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள், வயலின் கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். சிந்தையாமி ஜெகதம்பா ராகம் ஹிந்தோளம் மிஸ்ர ஜம்ப தாளத்தில் அமைந்த மைசூர் ஜெயசாமராஜ உடையார் சாகித்யத்தை முதலில் கேட்க உள்ளோம்.

எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து வைரவிராகத்தில் அமைந்த ஜனனி மாமவ சுவாதி திருநாள் கீர்த்தனை, மிஸ்டர் சாப்பு தாளம்.

இதுவரை அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், என் ஹாசினி அவர்களின் பாட்டு, ஆர் சஹானா அவர்களின் பாட்டு தொடர்ந்து இடம்பெற உள்ளது. 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதமும், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நள்ளிரவு 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், சர்மிஷ்டா சென் அவர்களின் சிட்டாரிசை தொடர்ந்து தலத் அசிஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், மாம்பலம் பி ராமச்சந்திரன் அவர்களின் நாகசுரேசை, ஆச்சாமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தபில். 6:10 தேனிசை பக்தி பாடல்கள், 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள் இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிகளு பழம்பெரும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 உப்புலியப்பன் வைபவம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் TR கமலாமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 7:45 திரை இசை, 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம் எழுதியவர் அருணகிரி அவர்கள், வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன், 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம் கேட்கலாம், 8:40 பாரதிய சேனா. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11:00 மாலை 4:00 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. தி கோல்ட் ரஷ் கண்டினியூட் ஃபார் இந்தியா அட் தி ஏஷியன் கேம்ஸ் இன் நாய்ச்சி நகோயா, ஜப்பான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இளைய பாரதம்.

ஸ்ரீ குருப்யோ நமஹா. என் பேர் ஹாசினி. முதலாவதாக பாடப்போகிற பாடல் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் நாட்டை, தாளம் ஆதி.

அடுத்த பாடல் மனவியாலக்கிங் சராதட்டே. ராகம் நளினகாந்தி, தாளம் ஆதி. இயற்றியவர் ஸ்ரீ தியாகராஜர்.

கரிசா கரிமா மா நீ பசா நீ ரே நீ ச பனி மா ப ரிம நீ பா மகரி மா பனி ச கரிமா கரிசா நீ ப ரிசா நீ ப

சகரி சகரி மகரி சச மகரி சனி பனி சகரி ம பனி சனி பமரி ம பனி ப சச மகரி சனி பனி சகரி மகரி சனி பனி சகரி மாமா ரி சனி பமரி ம

சகரி மகரி சச மகரி சனி பனி சகரி ம பனி சனி பமரி ம பனி ப சச மகரி சனி பனி சகரி மகரி சனி பனி சகரி மாமா ரிசனி பமரி ம பனி ரி சச நி ப மகரி சனி.

நமஸ்காரம். என் பெயர் சஹானா. முதல் பாடல் பெரியசாமி தூரன் எழுதிய கணநாதனே குணபோதனே. ராகம் சாரங்கா, தாளமாதி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. நேரம் 7:45. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். கர்ணன் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் தி சந்தோஷ்

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்ற தனியார் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக ஆளுநரின் உரை, மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னையில் உள்ள தனியார் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் பேசும்போது,
2: We call them Guru, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahmaha. We call Guru as a whole nature, whole God himself. That Guru has given you everything and because of this Guru, you are what you are today. And then comes your most important Guru, that is your mother and father, your parent. Many, all of you have achieved something. To be proud and more than you, your parents are proud. They have given everything that they have, everything that they had, they have given for your betterment. So you just cannot forget all these people, particularly your parent and then your teacher. They have done everything for you. If all these people, the guru, the mata pita, all they have given to you everything, Now it is your turn to give back to the society. Now it is your responsibility. How you will be giving this to back to the society? Society is waiting for you. People is waiting for you. Education is always important. Education gives you character. How character is built upon you? How character building is done by you people? And by your friends, by your parents and teachers, that is what you are. Once you have good character with you, then after character, nation building happens. If character building is there, nation building can happen immediately. We will have to think about this, what character we have. What I call character is, it is called as morality in common word. It is called as naitikta. That morality has to be within us, humbleness. I may be graduate, I may be engineer and I may be M.Tech, but still I am down there on the earth and I am a person who comes from the soil, from the earth. And because of that, I am very much humble. That is called character. That character has to be there. Character building brings nation building.
1: மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வேலூர் கோட்டையில் தூய்மை பணிகள் ஈடுபட்டது குறித்து அம்மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: 2014 ஆண்டு அக்டோபர் 2 பாரத பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை பாரத இயக்கத்தை துவக்கி வைத்தார். அதன் அடிப்படையில் தூய்மை, சுகாதாரம், குப்பை மேலாண்மை மற்றும் தூய்மையான சுற்றுப்புறம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டையில் கூட்டு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வேலூர் கோட்டையை சுற்றியுள்ள அகழியிலும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாவட்டத்தின் நீராதாரமாக விளங்கும் வேலூர் பாலாற்றிலும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், தீயணைப்பு துறையினர், அரசு அலுவலர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வேலூர் கோட்டை வளாகத்தில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். தூய்மை பணியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவிகள் கூறும்பொழுது,
4: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது மட்டும் இல்லாம நம்ம காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சு நாங்க இந்திய தூய்மை பாரத இயக்கத்தை நடத்திருக்கோம்.
5: பெயர் ரம்யா. நாங்க தூய்மை திட்டத்தின் மூலம் வந்திருக்கோம். அதாவது இங்க வேலூர் கோட்டையை வந்து தூய்மையாக வச்சிருக்கணும். எல்லாம் பிளாஸ்டிக் அப்புறம் இருக்கிற பில் எல்லாமே தூய்மையா வச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, மக்கள் கூடுற இடம், ஸ்கூல்ஸ், அது மாதிரி இருக்கிற மழை தண்ணி தேங்கறது அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு

0: திரை இசை கேட்டீர்கள். நேரம் 7:50. ஆகாஷ்வாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

0: இது நம்ம நாடுன்னு நினைச்சு எல்லாத்தையும் விழிப்புணர்வா பண்ணுங்க. நான் ஏன் பண்ணணும், நீ ஏன் பண்ணணும்னு இல்லாம நம்ம வீட்டை சுத்தி நம்ம இது பண்ணாவே போதும். நம்மள பார்த்து எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க வீட்டை சுத்தி பண்ணிப்பாங்க. இதனால நோயை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவையும் சுத்தமா வச்சுக்கலாம்.
1: சேலத்தில் உள்ள மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கடந்த 1934 தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தி சேலம் வருகை தந்தபோது சுதந்திர போராட்ட தியாகி நடேச பண்டாரம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில்தான் தங்கியிருந்தார். மகாத்மாவின் நினைவை போட்டிடும் வகையில் நடேச பண்டாரம் இந்த கட்டிடத்தினை அரசுக்கு ஒப்படைத்து விட்டார். மகாத்மா காந்தி தங்கியிருந்த பெருமை மிகு இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் அஞ்சல் நிலையம் இயங்கி வருகிறது. மற்றொரு பகுதியில் மகாத்மாவின் நினைவை போட்டிடும் வகையில் தபால் தலை அருங்காட்சியகம் இயங்கி வருவதாக கூறுகிறார் அஞ்சல் அலுவலர் ஸ்ரீனிவாசன்.
3: 14/2/1934 அந்த டைம்ல இங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. அந்த இங்க ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவர் யூஸ் பண்ண பிளேட்டு, ஸ்பூனு, அவர் உட்கார்ந்திருந்த சேரு, அவரோட செப்பல், அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியோட அரிய வகை புகைப்படங்கள், மகாத்மா காந்தியோட நினைவாக ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸு, இது எல்லாமே இந்த மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் அவரோட நினைவாக பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு நாள் முன்னாடி 13/2/1934 திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற விசிட்டர் புக்கில் அவரோட சிக்னேச்சர், தமிழ் மற்றும் ஹிந்தியில் இருக்கிற சிக்னேச்சரையும் இந்த பர்மனன்ட் பிக்டோரியல் ஸ்டாம்பில் பதிப்பிச்சிருக்காங்க.
2: மகாத்மாவின் பெருமையை போற்றிடும் வகையில் பல்வேறு நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் மற்றும் தபால் அட்டைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா மட்டுமன்றி போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற மற்ற நாடுகளும் வெளியிட்ட தபால் தலைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இடம்பெற்றுள்ளன. காந்தியின் தபால் தலைகளை வெளியிட்ட நாடுகளின் பெயர், வெளியிடப்பட்ட வருடம் என அத்தனை விவரங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மகாத்மா காந்தி சேலம் வந்திருந்த போது அவர் பயன்படுத்திய நாற்காலி, மரத்தால் செய்யப்பட்ட தட்டு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு முறையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் பயன்படுத்திய புத்தகங்களும் அவர் எழுதிய கடிதங்களும் மட்டுமின்றி கைராட்டை ஒன்றும் பொக்கிஷம் போல பத்திரப்படுத்தப்பட்டுள்ளது. காந்தி சிலை, பாரத மாதா சிலை என தேசிய உணர்வை தாங்கி நிற்கும் இந்த அஞ்சல் நிலைய வளாகத்தில் மகாத்மாவின் பொன்மொழிகளும் எழுதப்பட்டுள்ளன. மகாத்மா இந்த இடத்திற்கு வந்து சென்று 92 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் காலத்தினால் அழிக்க முடியாத அவரது நினைவுகளும் அவற்றை தாங்கி நிற்கும் பொருட்களும் வரலாற்றின் சாட்சியாய் பொக்கிஷமாக சேலத்தின் அடையாளமாக மாறியுள்ளன என்றால் அது மிகையல்ல.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ரீகர்வ் குழுவில் இந்தியா முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், மகளிர் ரீகர்வ் குழுவில் அங்கிதா பகத், கீர்த்தி சர்மா, குங்கும் அனில் மோகத் ஆகியோருக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். வீரர்களின் துல்லியமான இலக்கு, மன உறுதி மற்றும் சிறந்த கூட்டு முயற்சி ஆகியவை இந்த வரலாற்று வெற்றியை சாத்தியமாக்கி இருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 2014 தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா இயக்கம் இன்று சக்தி வாய்ந்த மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள கர்த்தவிய பவன் அருகில் நடைபெற்ற தூய்மை பணியில் ஈடுபட்டது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்திகள், மகாத்மா காந்தியின் தூய்மையான இந்தியாவை நனவாக்க நாம் அனைவரும் இணைந்து சுற்றுப்புறத்தை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான இந்தியாவை ஆரோக்கியமான இந்தியாவின் அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் சிறு தூய்மை பழக்கமே நாளைய தலைமுறைக்கு நாம் அளிக்கும் பசுமையான பரிசு என்றும் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார்.
4: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு முன்னதாக ஒலிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவினை இதுவரை கேட்டீர்கள். இனி டெல்லி அஞ்சல் தொடரும்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:37, 40 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. அடுத்து தொடர்வது திரைகானம் முதல் பாடல், அன்பு வழி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே ஓ என் வெங்காய முகமே நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே ஓ என் வெங்காய முகமே அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே உங்க முதுகெலும்பே நிமிர வைக்கும் கீரைகள் இனமே கீரைகள் இனமே ஆ தங்கமே தங்கம் தங்க

நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே ஆஹா என் தக்காளி.

0: சேவங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இணைச்சமே நீக்கு ஆஹா சேவந்திருக்கும் கோமை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: பொம்மலாட்டம் படத்திற்காக மீண்டும் அதே குரல்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர்

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: Yeah, Indian wrestler Sujeet Kalkal scripted a remarkable comeback to win the gold medal in the men's 65-kilogram freestyle event. In boxing, Parveen Huda won the gold medal in the women's 65-kilogram category, defeating Chinese Taipei Nian Chin Chen 3-2 in a split decision in the final. Ankush Panghal clinched the gold medal in the men's 80-kilogram category, defeating South Korea's Kim Min-seong by a split decision 4-0 in the final. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி எஃப்எம் கோல்டில். அடுத்து நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் தில்லானா மோகனாம்பாள், உயர்ந்த மனிதன், சிநேகிதி ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து பாடல்கள்.

0: சந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: சுகம் ராணி என்றதும் மயக்கமல்ல ராஜா மனதிலே.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை தில்லானா மோகன், அம்பாள், உயர்ந்த மனிதன், சிநேகிதி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரிலே 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, சிட்டுக்குருவி, காற்றினிலே வரும் கீதம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் டி.எம். சௌந்தரராஜன் குரலில்.
2: பாடம் என்ன?

கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்.
1: அடுத்து கே ஜெயதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் தொடர்ந்து இரண்டு பாடல்களை கேட்கலாம்.

கேட்டாய் பொன்னை அடிரங்கன் சிங்கன் சுப்பன் வரிசையில் என்னை கேட்டாயோ, நான் நாளது வரையில் ராதா கிருஷ்ணன் சொன்னேன் கேட்டாயோ, பாடும் புல்புல் பாவைகளா இதுதான் உங்கள் தேவைகளா, பாடும் புல்புல் பாவைகளா இதுதான் உங்கள் தேவைகளா, அடிலீலா கிருஷ்ணராதா ரமணி.

மாலை அடி ஒரு நாடி அருகே வாடி காலம் போகுதடி இருவோடை நீரில் ஆடிட வேண்டும் கோடை காலமடி.

0: ராதாரமணி ஜிகுநாரங்கம்மா, அடி லீலா கிருஷ்ணா ராதாரமணி ஜிகுநாரங்கம்மா.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:26:25. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிட்டுக்குருவி

பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்

நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒழிக்கிறது. மனிதருள் இத்தனை நேரங்களா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாகசுரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தவில். நிறைவாக ஸ்ரீகாந்தி மதி முதுசுவாமி தீட்சிதர் கிருதி ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை மாம்பலம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது அகத்திய திரைப்படத்திற்காக TR மகாலிங்கம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:20 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல் நந்தனர் படத்திற்காக.